0: சோஹந்த்
1: சோபஹ அனந்த்
0: கட்கட்
1: வியாபரஹா பகவந்த்
0: தர்மஹ
1: ஆகாஷ் பியா
0: ஹர்ப லோக்கு.